தியபா மீஹுங்க வெரி ரஸ்கலாங்க தியபா மீஹுன்னு அஃபு குரவ்வா ரஹ்மல்லும் கேவகிம்வே அதி தியபா மீஹும் ஃபசாத குருமங் எம்புரி அத்வஜனம திமன் ரஸ்கலாங்க உகூபா திவ்வும எம்புரி ஒடிகிம் ஃபா ஹுஷீமே அதி காஃபிருன்னு ஹுரகே கம்க திமன் ரஸ்கலாங்க நரக லெவ்வீமே.

0: தரிப்புல
1: பப்பா மொழத்த காயரா
0: தரிப்புல வரம் மொழ தரிப்புல ஆளுப்பா அது பாப்பா ஒரு ஆளான் தரிப்புல தேக்கு பாப்பா வர லோபி வேங்க
1: காயரா சுவாரா லோபி வே
0: தேங்க்யூ தரிப்புல தேங்க்யூ